0: வெ தருணி மேடம் முடி ப்ளீஸ் அண்ணே மேடம் மங்கி ஓய்க்கலாம் கேட்டுப்பா முடி ப்ளீஸ்
1: ஃபோன் பில்லாய் தக்கே போல ஆகுது மே போட்டோ